அதன் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியது சத்தத்தால், அராஜகம் அழியது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்.

0: என்னை மாறி முத்துங்க. வாட் யூ நேம்? வேற மாதிரி பேசணும். என்னங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: தேங்க்ஸ்.
0: ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க.

குயில கூடை புயல காற்றின் மகள மழையில் வீசும் மண்ணின் மணமா மனசோரோ ரசிட்டாளே.

0: 7 FM.
1: Qatar's happiness frequency.
2: மலையாளத்திலே மெலடி கானங்களுடையும் தகர்ப்பன் கானங்களுடையும் ஆறாம் தம்புரான் எம் ஜி ஸ்ரீகுமார்
1: கத்தரில் லைவ்
2: ஸ்கை மீடியா அண்ட் த சவுண்ட் ஆஃப் சவுத் பிரசன்ஸ் விக்டோரியா கோல்ட் பொன்னோணம் வித் எம் ஜி லைவ் செப்டம்பர் 4 QNC

0: மார்னிங் சவாரி, இது நம்முடைய சவாரி. ஞாயிறு முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. Commercial banks 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop. Just feel.